0: tang chi la cham cha tie tu kyen chi ha jang cham bu yu lo ye pa tu ji er xin bie pu mi du tong
1: ji du ka ba le wo ye wu chi chu chu chi chu chu chu chi
2: ti ren an zu lo ye ba zu tham de ani le ba ga je ji le na lo li ya bo la mo la li ya kun ju ne ani myong zo mo ne de kan de de da ha zo
3: de sha sha ji wo de chi zu de sta ro na ni de
4: ge wo shu shu wa la
3: na ze
4: yang wo shu shu
3: 真的连巴的屁股都会到底好好吗小巴的对罗家巴子他们给他俩出来一点那是的是韩国的那剃头了不用洗大头对对他国都恐怕解决咱们一样羊毛修头那是啊对外讲啊那都压个茶壶当去个进门了我那能当用手里面都完但是那连巴的给他剃不都会还是巴都啥去塞外呢但给他切个剃子的来出来一点给他那是的是罗韩国的年轻人了三个那西天天罗家巴子的
5: Jidu khabar, legor ye guji, chu chu jik chu, chu chu jik.